அவங்க புக்குக் அனலக்ஷ்மி ஷாவர்கா பினி சைஜாக் கவுக்லோங்கை ஜிங் காபங்கியக்கரை பந்தவோ கனலாய் தொங்க நுரப்னி சைஜாக் கவுக்லோங்கை பதி கோக்துக்கியா சக்னை ஷாபதம் கோக்துகோ. ஹலோ ஹலோ சைமலியா சஞ்சனிங்கா அங்கை ஜிங் தாபுக் சினி ஸ்டுடியனி ஜராக்கோ தாமி தொங்க திபுர்னி தாம்சினி அங்கை முப்ளி தாக்குங்கா ஜலாவோ நரக் ஜோதனோ திபர் கஹாம் தே நரக்னி தினி நிஷால் ஜோதனி பாகின கஹாம் லைனி இங்குன் கச்சிங் சா ஷால் ஜிங் ஜோதன சாவிமானோ கபங் யக்ரை பாண்டாவோ ஜிங் நரக்னி சைஜா கோக்லப் ரக் ஜிங் பொரி உதங் லை ஹங்க பைதி கோக் துயா சமே ஷாபதோ. ஹலோ ஹலோ சைமையா சாப்தானி அங்கா ஹனோஹாய் கிருங்கை மல்லியா அங்கே நரோக் சங்பை கிருங்னா அங்கே கோக்துக் லைடி சினோருனி கோக்துக் நம்பர் 03812326253 ஹாய் அக்கேபா தேக்கைஷா நம்பர் தங்க சினோரோ கத்தால் அங்கே ஆ நம்பர் அப்போ நரோ கோக்துக் லாயி ஷாஹரி மானோ நரோக்னி கோக்லப்ரோக் சைஜாக் தங்காக்கா இங்கே தேக்கைசா கோக்துக் நம்பர் அங்கா 9485007172 கோக்துக் நம்பர் அப்போ நரோ கிருங்கை மானோ இங்கே பாதி கோக்துக் யாசக்னா ஷாபதம் கோக்துக்கோ. ஹலோ ஹலோ சைமலியா சாப்ஜானிங்கா அங்கே ஃபதி ஹஜராவோ ரிச்சாப்பூங் கனலாயின கனாத்தோக் ரிச்சாப்பூங் நொருக் ஜோதனி பாகை காக்லாய் நொருக் ஜோதனோ கனாத்தோக் ஜாகன ஒரு ரிச்சாப்பூங் நோ இங்கே கனாய் தொங்கி லோகி தொங்கி கனாத்தோக் ஒரு ரிச்சாப்பூங்